0: are listening to Radio Suno 91.7 FM.
1: Qatar's favorite radio station.
2: Enjoy the golden days with Kalyan Jewelers. Enjoy 0% making charges on selected ornaments. Visit Kalyan Jewelers today to grab this limited period offer. Conditions apply.
3: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
4: நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா, போடே.
3: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபில்ம்.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடொப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: இன் அசோசியேஷன் வித்
2: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. கமர்ஷியல் பேங்க்ஸ் 5 மில்லியன் ரியால்ஸ் ட்ரீம், ட்ரீம் பிகர். Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop.

இன்னும் க்ளோஸர். ஹியர், ஒன் செகண்ட், ஐல் ஷோ யூ. அஜித், கம் ஹியர். சி, யூ கேன் டேக் ஹிஸ் ஹேண்ட்.

0: குடியிருக்கும்.
1: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
2: நடா, ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
3: ஓகேடா, போடே.
1: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்ஷனம்.

0: Joy Alukas brings you the joy of summer.
1: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
2: நடா,
3: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: ஓகேடா, போடே.
1: ஜனநாயகன் விஜயகரமாய் பிரதர்சனம் தொடர்ந்து.
4: டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபார்ஸ் ஃபிலிம்.
5: 917 evenings.

0: This is Radio Suno.
1: 91.7 FM.
0: Qatar's favorite radio station.
2: தளபதி விஜயுடைய கரியரிலே அவசான சித்திரம். ஆராதகர் காத்திருக்கிற ஜனநாயகன். ஒப்பம் பூஜா ஹெக்டேயும் மமிதா பைஜுவும்.
3: புண்ணிய வசனங்களிலூடே நீங்க கடத்தை சூக்ஷிக்குக. കടം രാത്രിയിൽ നിങ്ങളുടെ ഉറക്കം കെടുത്തുന്നു.
4: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്നത് റേഡിയോ സുനോ 91.7 FM.
5: ഇപ്പോൾ മൈരബ് ബാങ്കിനുള്ള സമയം.

0: மார்னிங் சவாரி, இது நம்முட சவாரி. ஞாயர் முதல் வியாழம் வரை ராவிலே 6 மணி முதல் மார்னிங் சவாரி. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: In association with
3: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger. Naseem Healthcare, no queues, no hassle. Just book your appointment on the Naseem Hayat app and experience faster consultations. Download it today.
4: And Lulu, hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're home. On the dance floor.
6: Namaskaram, I am Yamani.